சோகன் மண் பரவான் அந்த கரும் சோழன் காட்சி பொத்தை பாய நான் கர்ம காண்டா ஏதோ ஜான் காண்டா எத்தே பவுன பணி வேசன் கேத்தே

குருமுக நாம் சொலாகிய ஓமனிவிரி பாகே ரஹாவ் சுணு சுணு கண்டன கண்டிய லேக் பரபுஜே பார் திருஷ்ணா ஹனி அகலி ஓம ரோக விகார ஓஹோ பிப்ரவாஹ அசோல்வா குருமத கீமத சார லக்ஷியான் பஜே கரி லக்ஷிய பிரீத மிலாப பின் சங்கத சங்கத சாதனா திரப்பியா பின் நாவே துக் சாப ஹர் ஜப ஜீரே சுட்டிய குருமுக சீனே ஆப தன் மன் குர் பேச்சியா மன் தியா சிர நால திரு பவன் கோஜ சண்டோலியா குருமுக கோஜ நிஹால சத்குரு மேல் மிலாயா நான் சுப்ரப நாலு ஸ்ரீ ராக மஹல்லா பஹலா மரணே கி சிந்தா நஹீ ஜீவன் கி நஹீ ஆஸ தூ சர்வ ஜியா ப்ரத பாலஹீ லேகே சாத கிராஸ அந்தர குருமுக சும்பஸ ஹை ஜோ பாவே த்யோ நிர்ஜாஸ ஜீரே ராம் ஜப்த மன்மான அந்தர லாகி ஜல் புஜி மாயா குருமுக ஜான ரஹாவ அந்தர் கீ கத் ஜானியே குரு மிலியே சாந்த உசார மோயா சித் கர் ஜாயியே தித் ஜீவத்யா மர்மார ஆன்ஹத் சப்த சுஹாவனே பாயே குரு விசார ஆன்ஹத் பாணி பாயே தய ஹோமே ஹோயே விநாச சத்குரு சேவே அப்பனா ஹோ சத் குர்பானே தாச ஹர் தர்கே பேனாயே முகர் நாம் நிவாச ஜெய தீக்ஷா தே ரவ ரஹே சிவ சக்தி கா மேல திரோகுண பந்தி தேஹரீ ஜோயா ஜக சோ கேல பயோகி துக் பிச்சடே மன்முக லஹ நா மேல மன் பராகி கர் வசை சச் வரதா ஹோயே ஜான் மஹாரத் பூகவே பார் பூக்னா ஹோயே நானக மன் மார் மில் பீ நானக மன் மார் மில் பீ ஃபிர துக்னா ஹோயே ஸ்ரீ ராக மஹல்லா பஹலா ஹே மனோ

குருடா நாட்டிய சாரோ பப்பன் கேரை பத்தியோ டால் டூல் ஜுமணாரோ ரங் மண லை பியாரியா ஜா ஜோமன் நோ புல்லா தின் சூரடே தக்கே பயா தின் சூரடே தக்கே பயா புராணா சோலா ரோ சஜன் மேரே ரங்கலே ஜாய